0: ஹாஸ்பிட்டல்ஸ் ரெண்டாம் குட்டி. லெட்ஸ் செலிப்ரேட் பிரெக்னன்சி வித் கிண்டர் ஹாஸ்பிட்டல்ஸ். வருஷங்களாயுள்ள விஸ்வாச நாமம் சுதர்சனா. சுதர்சனா டெக்ஸ்டைல்ஸ் இனி புதிய கலெக்ஷனுகளோட மீண்டும் நீங்களிலேக்கு. ரெடிமேட் வேர்ஸ், குர்த்தீஸ், மென்ஸ் கிட்ஸ் கலெக்ஷன்ஸ், பிரீமியம் இன்னவேர்ஸ், மஃப்தலால் பெட்ஷீட்டுகள், ஓணம் கலெக்ஷன்ஸ் தொடங்கி வைவித்தியமார்ந்த வஸ்திரசேகரம். புதிய ட்ரெண்ட்ஸ், புதிய கலெக்ஷன்ஸ். வேஷம் ஏதாயாலும், ஸ்டைல் எந்தாயாலும், எல்லாத்தினும் ஒற்ற டெஸ்டினேஷன் சுதர்சனா. சுதர்சனா டெக்ஸ்டைல்ஸ், 5 கல்லமோடு கொல்லம்.
1: Get ready for an extraordinary evening. Kerala Times Entertainments and Wise Men's Service Club of New York Rockland presents M Cube, the ultimate extravaganza of magic, melody, and mission. Experience breathtaking magic by Gopinath Muttukad, stellar vocals from playback singers Ravisankar R and Chitra Arun, and mesmerizing music by violinist Vishnu Ashok. Charity donation accepted. Best of all, 100% of proceeds go directly to charity. Date, September 6, 2026 at 5:45 p.m. Location, Queensborough Community College, 222-05 56th Avenue, Bayside, New York, 11364. Call 845-553-5671 or 646-996-1692.